விக்டோரிய தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் ஒலிபரப்பாகும் தமிழ் நாதமாம் சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் காலை வணக்கங்கள். மேல்பேர்கள் இப்பொழுது முதல் பகல் 10 மணி வரை 97.1 FM சிற்றலை ஊடாகவும், சிட்னி கன்பரா ஆகிய மாநிலங்களின் நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாபன 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை ஊடாகவும், சர்வதேச நேயர்கள் 3MDR.com மற்றும் www.sanganathan.net இணையத்தின் ஊடாகவும் சங்கநாத நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நேரலை வரவேற்பது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம், என்னுடன் இணைவது செந்தில் செந்தில்நாதன். இன்றைய நிகழ்ச்சிகளாக நாதாஞ்சலி, நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் மும்மத பாடல்களை கேட்கலாம், மங்கள வாத்திய இசை, இலத்து பாடல்கள், எமது கலைஞர்கள், மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை, மத்திய மாநில அரசு அறிவித்தல்கள், சமூக அறிவித்தல்கள், காதுக்கினிய பாடல்கள், செய்திகள் மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் இந்திய தமிழ்நாட்டு செய்திகள், பிரபல தமிழ் வைத்திய கலாநிதி செல்விமணி வழங்கும் உடல் நலவியல், திரை இசை என்பன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இந்து மத பாடல் ஒன்றை கேட்போம்.

தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிகழ்ச்சியில் சமூக அறிவித்தல். கேசி தமிழ் மன்றம் வழங்கும் ஈழத்து வீணைக் கலைஞர் வாகேசன் அவர்களின் சாரல் ஒரு இசை பயணம். அக்டோபர் மாதம் 18 மாலை 4 காடிரா கல்ச்சரல் சென்டர், இலக்கம் 40, லேக் சைட் பிளாவர்ட், பெக்கினத்தில் நடைபெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நிலாணி அவர்களை 04-50-557-024 அல்லது கேஎஸ் அவர்களை 04-30-544-446 அல்லது சாதி அவர்களை 04-03-436-97-00 தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி.
1: நேயர்களே, ரஞ்சனா ஸ்பேஷன் தரும் மகிழ்ச்சியான செய்தி, தீபாவளி தினத்தை முன்னிட்டு சுடிதார், சல்வார் மற்றும் சேலை மலிவு விலையில் 10-50% கழிவு. உங்கள் புத்தாடைகளுக்கு இன்றே நாடுங்கள் ரஞ்சனாஸ் ஃபேஷன், 258 பிளாக்பர்ன் ரோட், கிளென்வே வெள்ளி. தொலைபேசி இலக்கம் 9803-335-03. தொடர்பு கொள்ளுங்கள்.
2: மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை கேட்கலாம்.

0: ஓம் சாந்தி. அனைவருக்கும் நவராத்திரி பண்டிகையின் நல் வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. இந்த நவராத்திரி பண்டிகையினுடைய ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படின்றத இன்று நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நவராத்திரி அந்த பண்டிகையில் ராத்திரி என்ற வார்த்தை இருக்குது. முதல்ல நாம் இதை புரிஞ்சுக்கணும். அதாவது கீதையில் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு அப்படிலாம் அதுக்கான விளக்கங்கள் இருக்குது. அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், நாலு யுகங்கள் இருக்குது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த சத்தியுகத்திற்கும் திரேதாயுகத்திற்கும் கீதை பிரம்மாவின் பகல் என்று சொல்கிறது. துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நவராத்திரியில் வரக்கூடிய அந்த ராத்திரி எந்த இரவு அப்படின்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பண்டிகையினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் முதல்ல நான் இதை கிளியர் பண்ணுறேன். அப்போ வந்து அதாவது நம்ம சத்தியுகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்தியுகத்தில் தேவதைகள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்தாங்க, அசுரர்கள் வேறு ஒரு தனி லோகத்தில் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் பெருசாக கனெக்ஷன் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய த்ரேதா யுகத்தில் அது கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது யுகங்கள் மாற மாற சில விஷயங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் வருதுன்றதுக்காக த்ரேதா யுகம் வரும்போது அந்த தேவர்களும் அசுரர்களும் ஒரே உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க, வெவ்வேறு நாடுகளில் இருந்தாங்க. அதாவது ராமர் வந்து அயோத்தியில் காட்டிருக்காங்க இந்தியாவில், பாரதத்தில். இவர் வந்து ராவணனை வந்து இலங்கையில் காட்டிருக்காங்க, வெவ்வேறு நாடுகள் அப்படின்னு காட்டிருக்காங்க. இப்போ மூன்றாவது யுகம் வரும்போது, துவாபர யுகம் வரும்போது எப்படி காட்டிருக்காங்க, அந்த இதிகாச காலம் வரும்போது அந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஒரே வீட்டுக்குள்ளே காட்டிருக்காங்க. இப்போ புரியுதா, முதல்ல வெவ்வேறு உலகங்கள் சத்தியுகத்தில், த்ரேதாயுகத்தில் வரும்போது ஒரே உலகம் ஆனால் வெவ்வேறு நாடுகள், மூன்றாவது துவாபரிகம் வரும்போது அந்த ஒரே நாடு ஒரே குடும்பத்துக்குள்ள அந்த நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. இப்போ கலியுகத்தில் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, துவாபரிகத்திலையாவது மேல் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க, நல்லவர்களும் கெட்டவர்களும் அப்படின்னு காட்டிருக்காங்க. இப்போ கலியுகத்தில் என்ன ஆயிட்டதுன்னா, அசுரர்களும் தேவர்களும் எங்கே வந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளே இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை இன்று எப்படி இருக்குன்னா, நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது, நல்லது கெட்டது எல்லாமே மனசுக்குள்ளே ஒரே மனதிற்குள்ளே வந்துட்டாங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பொதுவாக ஒரு மனிதரை வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மனிதனுக்குள்ளே எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கும். ஆனால் கெட்டது ஓங்காது, நல்லது ஓங்கும் போது அவங்கள பார்த்து நல்லவங்க நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து யாரையாவது நம்ம கெட்டவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள எல்லா கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்லதும் இருக்கும், ஆனால் கெட்டது தான் ஓங்குது, அதனால் கெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் யார் பெருசாக நல்லவர் கெட்டவர் அப்படின்னா, எல்லாருக்குள்ளே எல்லாமே இருக்குது, எது ஓங்குதோ அப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு டைட்டில் வந்து கிடைக்கிது, அப்படிப்பட்டவங்களாக மாறிடுறாங்க அப்படின்னு கீதை சொல்லுது. அப்படி இருக்கும்போது இன்றைய கலியுகத்தினுடைய மனிதனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, தீய விஷயங்களும் இருக்குது, நல்ல தெய்வீக விஷயங்களும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த தெய்வீக விஷயங்கள், தெய்வீக குணங்கள் அல்லது அசுர குணங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுரர் அசுரர், நம்ம சத்தியம் அசத்தியம் சொல்வோம் இல்லையா, அதுபோல சுரர் அப்படின்னா தேவர்கள், அசுரர்கள் யார் அப்படின்னா அந்த தேவர்கள் அல்லாதவர், அப்படின்னா தெய்வீக குணங்கள் இல்லாத ஒரு தன்மை அசுர குணங்கள். அப்போ வந்து கீதையில் அந்த 16வது அத்தியாயத்தில் சாப்டரில் இந்த தெய்வீக குணங்கள் என்னென்ன அசுர குணங்கள் என்னென்ன ரொம்ப கிளியராகவே இருக்குது. அப்போ நாம் வந்து எப்போ இந்த அசுரர்கள் அசுர குணங்களை நீக்கிடுறோமோ, தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கிறோமோ, அப்போ கீதையின் பாதையில் மனிதனும் தெய்வமாகலாம். இதுதான் அந்த கீதையினுடைய சாராம்சம். அப்படி இருக்கும்போது இப்போ நமக்குள்ள அசுர குணங்கள் இருக்கு. இந்த அசுர குணங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றி வந்து இருக்காது, நல்ல விஷயங்கள் கிடைக்காது. அதனால அந்த குணங்கள் சொல்லியிருக்காங்க. கோபம் இருக்கா, அது அசுர குணம். அல்லது ஹிம்சை பண்ணக்கூடிய குணம் இருக்கா, அது அசுர குணம். பேராசை இருக்கா, பொறாமை இருக்கா, போட்டி இருக்கா, பற்று இருக்கா, காமம் இருக்கா, இதெல்லாம் அசுர குணங்கள். இந்த அசுர குணங்களை நீக்கிவிட்டு தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கணும். அதனால துர்கையை பூஜை பண்ணும். நவராத்திரியில் வந்து முதல் 3 நாட்கள் துர்கையை பூஜை பண்ணுறாங்க. அப்போ அந்த துர்கையை வந்து முதல் 3 நாட்கள் ஏன் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா, துர்கையை பற்றி வந்து பாடும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க, துக்க நிவாரிணி, அது அசுர சம்ஹாரிணி, அப்படிலாம் வந்து அந்த சங்கட நிவாரிணி அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அசுரர்களை நீக்கக்கூடியவள், அல்லது துக்கத்தை போக்கக்கூடியவள், சங்கடமாக இருக்கக்கூடிய சங்கடமான அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கக்கூடியவள் அப்படின்னுலாம் வந்து அந்த மகிமை வந்து பண்ணுறான். அப்போ அந்த துர்கை அப்படின்னா என்ன, துர்குணங்களை நீக்கியவள் அதுதான். அப்போ வந்து சிவனுடைய அந்த உதவியினாலே சக்தியினாலே அந்த துர்கை வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துர்குணங்களை நீக்கிவிட்டால், அந்த அசுர குணங்களை நீக்கிவிட்டால் துர்கை தேவதையாக அம்மனாக மாறலாம் அப்படின்றது. எப்படி பாருங்க, துர்கையை காட்டும் போது, தேவதைகளை காட்டும் போது பொதுவாக எப்படி காட்டிருக்காங்க, எந்த ஒரு தேவதையினுடைய அந்த படங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய முகம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ சாந்தமாக இருக்குது, ஒரு அழகான முகம், தெய்வீக கலை அங்கே இருக்குது. அந்த கண்கள் பார்க்கும்போது எவ்வளோ அது அந்த காந்தின்றாங்க, அந்த தேஜஸ்ன்றது அந்த கண்களுக்குள்ளே இருக்குது. அந்த கண்ணுக்குள்ளே வந்து அந்த அமைதி கூட வந்து கண்களுக்குள்ளே தெரியுது, பவரும் இருக்குது அதே நேரத்தில், அந்த அமைதியும் இருக்குது. முகம் பார்த்தீங்கன்னா சிரித்த முகம், மலர்ந்த முகம் எப்போவுமே இருக்குது. அந்த கை பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தம். அப்படின்னா தேவதைகளுடைய முதல் குணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீதையின்படி அச்சமின்மை, பயமின்மை, அதுதான் தேவதைகளுடைய முதல் பண்பு அல்லது முதல் தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா தேவதைகளுடைய கையும் இப்படி வந்து காட்டிருக்காங்க அப்படின்னா, நான் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படின்னா, அப்போ வந்து எவ்வளோ வந்து அந்த தைரியம் அல்லது அந்த பயமின்மைக்கு நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அடுத்தது அந்த தேவதைகளை வந்து எங்கே காட்டிருக்காங்க, தாமரை மலரில் காட்டிருக்காங்க. ஆசனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டர்ஃபுல், தாமரை மலர், அன்ன தூய்மையான அந்த அன்னப்பறவை, சிங்கம், இது போலெல்லாம் வந்து காட்டிருக்காங்க. சில படங்களில் துர்கையை வந்து புலி மீது கூட காட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் உண்மையிலும் யாரும் இருக்க முடியாது. இது அவங்களுடைய ஆன்மீக சக்திகளை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து இதை நம்ம உணர்ந்தால், புரிந்து கொண்டால், நாம் வந்து உண்மையான அந்த சிறப்பாக அந்த பண்டிகையை கொண்டாடி அதனுடைய பலனையும் நம்ம அடைய முடியும். அப்போ வந்து அந்த துர்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த வெற்றியினுடைய அடையாளம், அந்த துர்கையினுடைய காலடியில் எப்போவுமே யாரை காட்டிருக்காங்க, ஒரு அசுரனை காட்டிருக்காங்க. அப்போ சிவனுடைய சக்தியினால் கையில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்க பாருங்க, திரிசூலம் இருக்குது, கதை இருக்குது. அப்போ இந்த கதை அப்படின்றது என்ன, பீமர் கையிலையும் கதை இருந்தது, ஹனுமான் கையிலையும் கதை இருந்தது. அப்போ நினச்சது அவங்க அந்த கதையினால அந்த பலத்தினால சாதிச்சாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அதுபோல் இங்கே வந்து சிம்பாலிக்காக கதையை ஏன் காட்டிருக்காங்க அப்படின்னா, பலம், மனோபலம், அது வந்து ஞானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மனோபலம், ஞான பலம், சிவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பலம். அதில் அந்த ஒரு சிவனுடைய சக்தியினாலே அந்த துர்கை வந்து அந்த அசுரனை வந்து சம்ஹாரம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு காட்டிருக்காங்க. அப்போ தனக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை நாம் தவம் செய்து சிவனை நினைத்து அந்த ஆத்ம பலத்தின் மூலமா, ஞான பலத்தின் மூலமா, மனோபலத்தின் மூலமா அசுர குணத்தை நீக்கிவிட்டால் நாம கூட தேவதையாக மாறலாம், தெய்வீக குணங்கள் உள்ள ஒரு மனிதனாக மாறலாம் அப்படின்றது அந்த துர்கையினுடைய சிம்பாலிஃபிகேஷன். அதாவது அந்த பர்சனாஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்களை அது போல் பிக்சரைஸ் பண்ணி காட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், 3 நாட்கள் நம்ம யாரை வணங்குகிறோம், மகாலட்சுமி வணங்குகிறோம், லக்ஷ்மி பூஜை செய்கிறோம். அப்போ துர்கையை வந்து சக்திக்காக பூஜை செய்கிறாங்க, லக்ஷ்மியை வந்து செல்வத்துக்காக பூஜை செய்கிறாங்க. தாமரை மலரில் லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறாள். கையில் இருந்து நிறைய தங்க காசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை குறிக்குது. அப்போ எப்போ நாம் வந்து அசுர குணங்களை நீக்கிவிட்டு பண்புகளை கடைப்பிடிக்கிறோமோ, தெய்வீக பண்புகள், தெய்வாம்சங்கள், அந்த தெய்வீக பண்புகளை நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ முடியும். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த லக்ஷ்மி பூஜையை செய்வாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து உலகத்தில் யாருக்காவது நல்ல குணம் இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு பண்பு இருந்ததுன்னா, அவங்க ரொம்ப அமைதியானவங்க அல்லது ஏதோ அந்த குணம் ரொம்ப அன்பானவங்க, அந்த குணத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வம் போல யாராவது உதவி செய்தாங்கன்னா தெய்வம் போல உதவி செய்தாங்க, தெய்வம் போல அன்பு காட்டினாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா அதெல்லாம் தெய்வீக குணங்கள். அப்போ வந்து அந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் போதே தெய்வீக குணங்கள் நிறைந்தவள். அப்போ அந்த தெய்வீக குணங்கள் இருக்கும்போது அப்போ நமக்கு எல்லா சௌகரியங்கள், செல்வம், வசதிகள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியை நம்ம வந்து பூஜை செய்கிறோம் இந்த நவராத்திரியில். அப்போ சரஸ்வதி கல்விக்கரசி அப்படின்னா நமக்கு வந்து சரஸ்வதி அப்படின்னா எந்த ஒரு எஜுகேஷன், கல்வி அப்படின்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது, வாழ்க்கை கல்வி. அப்போ வாழ்க்கை கல்வி அப்படின்னா என்ன, வாழும் கலை. எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாமையே மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ எப்படி வாழணும், வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன, அப்போ இந்த ஒரு விஷயங்கள் யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நல்லா வந்து வாழ முடியும் இல்லையா. விவேகம் நமக்கு வேணும், அதாவது இன்ஃபர்மேஷன் வேறு, ஞானம் வேறு. அப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஞானத்துக்கு தான் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்டம் யாருக்கு இருக்கோ அவங்க சிறப்பாக வெற்றியோடு வாழ முடியும். அதனால் சரஸ்வதியை வந்து பூஜை செய்கிறாங்க. அப்போ இது மூணுலேயும் நமக்கு என்ன தெரியுது, நமக்கு வந்து வீரமும் வேணும், செல்வமும் வேணும், அதே நேரத்தில் கல்வியும் வேணும். இது எல்லாம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம உலகத்தில் நல்லா வந்து சிறப்பாக வாழ முடியும். இல்லைன்னா மனிதர்கள் பாருங்கள், அந்த முதல் தெய்வீக குணம் பயமின்மை அப்படின்ற அந்த தெய்வீக குணம் இல்லாததுனால பிறக்கும் போது பயம், இறக்கும் போது பயம், சரி நடுவில் வாழ்நாளில் வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்போயாவது நல்லா இருக்காங்களான்னா அப்போவும் பயம். ஏன் இந்த பயம், தன்னை உடல் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே இந்த பயம். அதனால் இறைவன் இங்கே நமக்கு அந்த பயமின்மை அப்படின்ற ஒரு குணம் வரணும்னா முதல்ல வந்து நான் ஒரு அழியாதவன் அப்படின்றது உணரணும், எனக்கு அழிவு கிடையாது. நிறைய பேருக்கு உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்றதே தெரியாது. அப்போ இந்த உடல் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த உடல் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்கிறதுனால தான் அந்த பயம் அப்படின்றது வரும். அப்போ நான் ஒரு அழியாத ஆத்மா என்று யார் உணர்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பயம் அப்படின்றதே கிடையாது, ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இதெல்லாம் உணரும் போது, அந்த ஞானம் இருக்கும் போது தான் நாம் வெற்றி அடைய முடியும், அந்த தெய்வீக பண்புகளை வந்து கடைப்பிடிக்க முடியும். நிறைய தெய்வீக குணங்களை பற்றி சொல்லியிருக்காங்க கீதையில். மன தூய்மை ஒரு மிகப்பெரிய தெய்வீக குணம், அஹிம்சை ஒரு மிகப்பெரிய குணம். அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யார் ஒருவர் தூய்மையாக இருப்பாங்களோ அவங்க எப்போவுமே உண்மையாக இருப்பாங்க. யார் உண்மையாக இருப்பாங்களோ அவங்க பயமின்மை அப்படின்ற குணம் அவங்களுக்குள்ள இருக்கும். யாருக்குள்ள அந்த பயமின்மை அப்படின்ற குணம் இருக்குமோ அவங்க முகம் எப்போவுமே மலர்ந்து இருக்கும், அவங்க ரொம்ப பணிவாகவும் இருப்பாங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது பாருங்கள், கனெக்ஷன். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை தூய்மை. அப்போ அந்த தூய்மை எங்கே இருக்கோ அங்கே சுகம் சாந்தி எல்லாமே இருக்குது. அதனால தான் அந்த ஒவ்வொரு தேவியையும் வணங்கும் போது தாயே எனக்கு சுகம் கொடு, எனக்கு அமைதி கொடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வடநாட்டில் விரதம் இருந்து இந்த பூஜையெல்லாம், நோன்பு விரதம் போல் இதெல்லாமே உபவாசம் இருந்து கூட செய்கிறாங்க. அப்போ தான் இறைவனுடைய அருகில் செல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையாக வந்து செய்வாங்க. அதனால் இது முக்கியமான விஷயங்கள். இதை உணரும் பொழுது நமக்குள்ளேயும் அந்த தேவாம்சம் வரும். இல்லைன்னா நமக்கும் தேவதைகளுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் நம்ம அவங்கள வணங்குறோம் அப்படின்னா நம்ம பேர் யார் இல்லை, அந்த தேவதா வம்சத்தை சார்ந்தவங்க, தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. இப்போ நமக்கு அந்த தெய்வீக குணங்கள் இல்லை, அதை விட்டு கீழே இறங்கிட்டோம். அதனால் இந்த நவராத்திரி நம்ம வந்து என்ன நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா, மீண்டும் எழுந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான், அதுக்காக தான் இந்த 9 நாட்கள் அந்த இரவில் வந்து பூஜை வந்து பகல்லையும் செய்வாங்க, இரவுலையும் வந்து செய்வாங்க. அதனால் இது போல் நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம தேவ வம்சத்தை சார்ந்தவங்க, நமக்குள்ளேயும் அந்த தெய்வாம்சம் இருக்குது. அப்போ அதை நம்ம உணரும் போது, இப்போ பேர்கள் பாருங்கள், நமக்கு தேவதைகள் யாரோ ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா, அவங்களுடைய பெயர்களை நாம் எதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம்? ஸ்ரீ தேவி அப்படின்னு சொல்வோம், லக்ஷ்மி தேவின்னு சொல்வோம், காயத்ரி தேவின்னு சொல்வோம். ஆண்களாக இருந்தால் தேவ் ஆனந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. வடநாட்டில் எல்லாருக்கும் இந்த தேவ் அப்படின்ற அந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஏன் அப்படின்னா, அந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. அதை உணரும் பொழுது மீண்டும் அசுர குணங்களை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, தெய்வீக குணங்கள் கடைபிடிச்சு அந்த வாழ்க்கை வாழும் கல்வியை உணர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு மகிழ்ச்சி தான், நம்முடைய குடும்பத்திலையும் சுகம் சாந்தி எல்லாமே வந்து இருக்கும், நாம் கூட மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. அப்போ பண்டிகை மட்டும் கொண்டாடுறோம், ஆனால் இதனுடைய ஆன்மீக ரகசியத்தையும் நம்ம புரிந்து கொண்டு கொண்டாடினால் நம்ம பயனடைய முடியும். கொலு வைப்பாங்க. எதுக்காக கொலு வைப்பாங்க அப்படின்னா, இப்போ தான் எல்லாம் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் அந்த காலத்தில் இந்த கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். அப்போ ஒரு பெண்களை போல வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஒரு இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கொலுவில் என்னென்ன பொம்மைகள் வைப்பாங்க அப்படின்னா, அது வெற்றி, யார் யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ, தேவிகள் சரி அல்லது ராமருடைய அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய, வெற்றியினுடைய கான்செப்ட் இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளையும் வைப்பாங்க, அந்த ரோல் மாடல் போல. அப்போ குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து, இவங்க ரோல் மாடல், இவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி நாம் கூட வெற்றி அடையணும் அப்படின்லாம் வந்து அதை சொல்லும் போது அவங்களாலேயும் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அப்போ எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க, சோஷியலைசேஷன் இல்லையா. அப்போ வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிரசாதம் பேரில் ஸ்வீட்டு கொடுப்பாங்க, எல்லா மற்ற விஷயங்களும் கொடுப்பாங்க, அது போல் கொடுக்கல் வாங்கல், அப்படி ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த கொலு வச்சு தேவிகளுடைய அந்த பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடிட்டுருக்காங்க. அதனால் இந்த ஆன்மீக கருத்தை புரிந்து கொண்டு நீங்களும் இந்த பண்டிகையை கொண்டாடினால், அப்போ நமக்கு அந்த தெய்வாம்சமும் நமக்குள்ளே வரும், தெய்வீக சக்தியும் வரும். அதே நேரத்தில் அசுர குணங்கள், அசுர விஷயங்கள், துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் நம்மளை விட்டு விலகிடும். நாம் வந்து வாழ்க்கையில் சுகமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். ஓம் சாந்தி.
1: நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 0359711566 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும்.
2: ஆடைகளின் சாம்ராஜ்யம் ரஞ்சனா ஃபேஷன், ரஞ்சனா ஃபேஷன். ஆடவர் மகளிருக்கான அனைத்து ரக ஆடைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தையும் ரஞ்சனா ஃபேஷனில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: 1000 வானவில் ஒன்றாய் சேர்ந்து ஓவியம் வரைகிறதே.
2: காலத்திற்கேற்ப நங்கையர் விரும்பும் நவீன ஆடை வகைகள், மணங்க வரும் சாரிகள், பட்டு புடவைகள் என உங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள். ரஞ்சனா ஃபேஷன், பண்டிகை காலத்தின் புத்தம் புதிய வடிவங்களிலான ஆடைகள், திருமண பட்டு புடவைகள் என அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். ரஞ்சனா ஃபேஷன், ஆடை உலகில் ஒரு அழகிய பூங்கா. ரஞ்சனா ஃபேஷன், இலக்கம் 258 பிளாக்பர்ன் ரோட், கிளான்வேவலி, விக்டோரியா 3150. தொலைபேசி 0398-0335-3. 0398-0335-3. ரஞ்சனா ஃபேஷன், ரஞ்சனா ஃபேஷன்.
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
1: நேயர்களே, ரஞ்சனா ஸ்பேஷன் தரும் மகிழ்ச்சியான செய்தி, தீபாவளி தினத்தை முன்னிட்டு
5: சுடிதார், சல்வார் மற்றும் சேலை மலிவு விலையில் 10-50% கழிவு. உங்கள் புத்தாடைகளுக்கு இன்றைய நாடுங்கள் ரஞ்சனாஸ் ஃபேஷன், 258 பிளாக்பர்ன் ரோட், கிளென்வே வெல்லி. தொலைபேசி இலக்கம் 9803335303. தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 எஃப்எம் அலவரிசை ஊடாகவும் சங்கநாதம் .net.au இணையத்தின் மூலமும் விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேயர்களை இவ்வாறு செய்தி தொகுப்பு தொகுத்து வழங்குவது கே.எஸ். பகீரதன். முதலில் பிரதான செய்திகள். சிராந்தியால் இலங்கையில் ரன்றான புதிய வகை கண்ணோய். யாழில் பல்பொருள் அங்காடியில் அதிரடி சோதனை. ஆபத்தான நிலையில் வங்கிகள், அரச ஊழியர் ஆட்சேர்ப்பு. அனோஜனின் தண்டனை கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒடுக்குமுறை. வடக்கில் இராணுவ சோதனை சாவடிகள் எவையுமே இல்லை, வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச கடந்த 7ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கைதியின் போது அவர் அணிந்திருந்த கண் சிகிச்சை பிளாஸ்டர் குறித்த புகைப்படங்கள் வலைத்தளங்களில் பேசுபொருள் ஆகியுள்ளன. பொதுவாக கண் சிகிச்சைகளுக்கு பின்னர் ஒட்டப்படும் குறித்த கண்கவசத்துக்கு எக்ஸ் வடிவத்தில் பிளாஸ்டர்கள் ஒட்டப்படுவதில்லை என்பதும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு பதிலாக தேசிய கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடகச் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாதிப்பு காரணமாக சிறைச்சாலை மருத்துவ நிபுணரிடம் அவர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இதன்படி மருத்துவ பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய கண் மருத்துவமனையின் நிபுணர்களிடம் அவர் சிகிச்சைகளை பெற்று வருகின்றார். யாழ்ப்பாணத்தில் எலி எச்சத்துடன் சவ்வரிசை மற்றும் காலவாதியான பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கு 36,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட உடுவில் பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் பிரபல பல்பொருள் அங்காடியில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் எலி எச்சங்களுடன் கூடிய சவ்வரிசி மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் களஞ்சியப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளன. தனியார் துறையினருக்கு மெட்ரோ சேவையில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார். மெட்ரோ பஸ்களுக்கு சேதம் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை ஒட்டுமொத்த தனியார் பஸ் உரிமையாளர்களின் பிரச்சனையாக கருதவில்லை என தெரிவித்த அமைச்சர் மெட்ரோ பஸ் சேவையுடன் இணக்கமாக செயற்படும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். சில அரசு நிறுவனங்களின் கடன் சுமை காரணமாக அரசு வங்கிகள் கடுமையான ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமது பொருளாதாரத்துக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம், இலங்கை மின்சார சபை மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகிய 3 நிறுவனங்களும் பெரும் சுமையாக இருந்தன என்று குறிப்பிட்டார். குறிப்பாக பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் 840 பில்லியன் ரூபாய் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த கடன் தொகையானது அரசு வங்கிகளின் கட்டமைப்பை எந்தளவுக்கு பாதித்தது என்றால் அரசு வங்கிகள் கூட கடுமையான ஆபத்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் கடந்த 2 வருடங்களில் தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் தேவைகளுக்காக நிறுவனத்துக்கு புதிய ஊழியர்களை நிரப்பும் கலாச்சாரம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தை போன்று அமைச்சர்களின் பிரதேசங்களிலிருந்து ஊழியர்களை நிரப்புவதை தாங்கள் முழுமையாக நிறுத்திவிட்டு அரசியல் மயமாக்கலற்ற முறையில் விஞ்ஞான ரீதியாக இந்த நிறுவனங்களை செயற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் சமயங்களின் பிரதிகளான அன்னலிங்கம் அன்னராசா மற்றும் நாகராசா வர்ணசிங்கம் ஆகியோர் இந்திய மத்திய நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் இலங்கை கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழில் முறைகள் மற்றும் சீன நிறுவனங்களின் கடல் அட்டை வளர்ப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். பாதிக்கும் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகள், கடல் வள அழிப்பு மற்றும் வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் செயற்பாடுகள் தொடர்பில் தங்களது நிலைப்பாடுகளை அவர்கள் முன்வைத்துள்ளதாகவும் சீன நிறுவனங்களிடம் தொடர்புடைய கடல் அட்டை வளர்ப்பு நடவடிக்கைகள் வடபகுதி கடற்தொழிலாளர்களுக்கு கடற்பலங்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். நீண்டகாலமாக கருத்து வெளியிட்டு வருபவர் என்பதும் இந்திய கடற்தொழில் விவகாரத்தில் சட்டவிரோத அடித்தள இழுவை மடிமுறைக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் முன்வைத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அதிகாரத்தை கைப்பற்றும் வரை பல்வேறு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய தற்போதைய அரசு தாங்கள் மக்களுடன் செய்து கொண்ட சமூக ஒப்பந்தத்தை முழுமையாக மீறிவிட்டது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை பகுதி வீடு ஒன்றில் அறைக்குள் 4 வியட்நாம் பிரஜைகளை பலவந்தமாக தடுத்து வைத்து தாக்கியதைய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த 27 மற்றும் 28 வயதுடைய தம்பதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த 4 வியட்நாம் பிரஜைகளுக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். 4 வியட்நாம் பிரஜைகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முன்னானவை என தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று கலாநிதி சாணக்க சிறுநாயக்கா இந்த மனுவை தாக்குதல் செய்துள்ளார். சுங்க நடவடிக்கைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் எதிர்வரும் 19 முதல் இறக்குமதி ஆவணங்களை கைமுறையாக சமர்ப்பிக்கும் நடைமுறை முற்றாக நிறுத்தப்பட்டுவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மனநல வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மனநல விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சதுரி சுரவேலா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மனநல வைத்தியர்களுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவை உள்ளதாகவும் இவ்வாறு வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது மனநல வைத்தியர்களின் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மலையக மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பியுமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக இவரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது. அவ்வாறு நேற்று செயற்பட்டால் விளைவுகள் பாரதூரமானதாக அமையும் என விமல் ரத்நாயக்கா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வருவார்கள் என்றும் தெரிவித்தார். அத்துடன் மஹிந்த மற்றும் ரணில் ஆட்சியில் ஊழல்களில் வளர்க்கப்பட்டவர்கள் தற்போது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகின்றார்கள். இதில் தமது தலையீடுகள் எதுவும் கிடையாது. 2015 ஆண்டுக்கு பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளுக்கு அமையவே தற்போது கைதுகள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் புதிதாக இவருக்கும் எதிராகவும் வழக்கு தாக்குதல் செய்யவில்லை. தற்போதைய கைதுகள் முன்பிருந்தே தாக்கல் செய்யப்பட்டவை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 FM அலவரிசை ஊடாகவும் சங்கநாதம் .net.au இணையத்தின் மூலமும் விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வாறு செய்தி தொகுப்பு. மத நிந்தனை குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள 24 வயதுடைய இலங்கையரான அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யுமாறு சர்வதேச பொது மன்னிப்பு சபை சவுதி அரேபிய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் அவரது கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தியதாலேயே எழுந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள சர்வதேச பொது மன்னிப்பு சபை நிபந்தனையின்றி அனுஜன் சிவராஜாவை விடுவிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. சிறையில் தடுத்து வைக்கப்படும் பிக்குகள் தொடர்பான தற்போதைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்து புதிய நிரந்தர உத்தரவுகள் மற்றும் விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்காக விசேட குழுவொன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அருணகுமார் சிராயக்கா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வாறு செய்தி தொகுப்பு. பாரபட்சமற்ற கைதுகள் மூலம் நாட்டில் நிதி நிலைப்பாட்டுக்கு வருவது வெளிப்படுவதாக பிரதியமைச்சர் முனீர் முலப்பல் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்நிலையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றியிருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பலரும் தம்மை நோக்கி கேட்கின்றனர். ஆனால் எது நடக்கவில்லை என்று யாரும் கேட்கவில்லை என தெரிவித்தார். அதேபோன்று புள்ளி வழங்கும் திட்டத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஊழல் ஒழிப்புக்கு எமக்கு 32 புள்ளிகளை கிடைத்திருந்தது. தற்போது 35 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். 2006 ஆண்டு காலப்பகுதியில் தனது 3 ஆண் பிள்ளைகளையும் கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டி நீண்ட காலமாக நீதிக்காக போராடி வரும் யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த தாயொருவருக்கு ஜனாதிபதி சட்டத்திறனை கேவி தவராஜா 50,000 ரூபாய் பெறுமதியான உதவிகளை வழங்கியுள்ளார். குறித்த பெண் அண்மையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கான பேரணியில் கலந்து கொண்டு தனது பிள்ளைகளை காணவில்லை என்றும் அவர்களை தேடி நீண்ட காலமாக போராடி வருவதாகவும் ஊடகங்களில் கண்ணீருடன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடப்பட்டது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர் சேர்க்கை விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என இலங்கை கணினி அவசர செயலாளர் பிரிவு மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. 14 வயது சிறுவன் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட ஆசிரியை ஒருவருக்கு 24 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து மொனராகலை மேல் நீதிமன்ற நீதிபதி சினிக் விஜயசேகரா தீர்ப்பளித்துள்ளார். அபாயகரமான மாத்திரைகளுடன் ஓய்வு பெற்ற வைத்தியர் ஒருவர் மற்றொரு நபரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மிதிகம போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் உச்சத்தை எட்டிய வீட்டு வாடகை சுமை. ஆஸ்திரேலியாவின் பல முக்கிய பெருநகரங்களில் வாடகை உயர்வு அதிகம். தற்போது சற்று தணிந்துள்ள போதிலும் ஒட்டுமொத்த வாடகை செலவு வரலாறு காணாத உச்சத்திலேயே நீடிக்கின்றது. இதனால் வாடகைக்கு வசிக்கும் மக்கள் கடும் நிதி நெருக்கடியையும் வாழ்க்கை சுமையையும் எதிர்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. இத்துடன் இவ்வாறு செய்தி தொகுப்பு நிறைவேற்றது. மீண்டும் உங்களை வானொலிகளில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே.எஸ். பகீரவன். நன்றி நேர்களே.
1: வணக்கம். விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் மெல்போர்னில் இருந்து ஒலிபரப்பாகும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்காக கடந்த வார செய்திகளின் தொகுப்புடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளங்கீரன். வடக்கு கிழக்கு மலேக தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக விடுதலைக்காக குரல் கொடுத்த ஆய்வுக் கட்டுரைகளை எழுதிய தமிழ் தேசிய மற்றும் குடிமை சமூக செயற்பாட்டாளர் சி.ஜோதிலிங்கம் காலமானார். வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 8 மணி நேரங்களுக்கு மேலாக நடைபெற்ற சத்திர சிகிச்சையை தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளரும் ஓய்வு நிலை ஆசிரியருமான ஜோதிலிங்கம் குரலற்றவர்களின் குரலாகவும் சமூக நீதிக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் அரசியல் போராட்டங்கள் பலவற்றிலும் முன்னின்று செயற்பட்டவர். தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை, மலையக தமிழ் மக்களின் உரிமைகள், அரசியலமைப்பு சார்ந்த பெருமளவு நூல்களை இவர் எழுதியுள்ளார். மலையக தமிழ் மக்களும் இலங்கையின் அரசியலமைப்பின் தனித்துவமான தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தார். மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைந்து அவர்களுக்கான உதவி திட்டங்களையும் சமூக பணிகளையும் அவர் தனது மனைவியுடன் இணைந்து முன்னெடுத்தார். ஈழத்தமிழர்களின் உரிமைசார் நிலைப்பாட்டில் மாறாத கொள்கையுடைய ஒரு அரசியல் ஆய்வாளராக ஜோதிலிங்கம் விளங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1983 ஜூலை கலவரம் தொடர்பாக முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு அது குறித்த முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு வலியுறுத்தி ஆளுங்கட்சியின் 51 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியிடம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளனர். 1983 கருப்பு ஜூலை இனக்கலவரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதன் தனிநபர் பிரேரணையை வெள்ளிக்கிழமை முன்வைத்தார். இந்த தனிநபர் பிரேரணையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சியின் உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் ஜூலை இனக்கலவரத்துக்கு சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களிடம் மன்னிப்பை கோருவதாக குறிப்பிட்டனர். விவாதத்தில் உரையாற்றிய நீதியமைச்சர் ஹர்சனன் ஆணையக்கார இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள தனிநபர் பிரேரணையை ஏற்கப் போவதில்லை. ஏனெனில் இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்கு ஆளுங்கட்சியின் 51 உறுப்பினர்கள் கையொப்பம் விட்டு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு சபாநாயகரிடம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். ஜனாதிபதி ஆணைக்குழுவை காட்டிலும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பது சிறந்ததாக அமையும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டார். செல்வம் அடைகலநாதன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையின் உள்ளடக்கத்தை ஏற்கிறேன், ஆனால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு என்பதை ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் தேவைகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர அரசாங்கம் அல்ல என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்க பல்வேறு கவர்ச்சிகரமான வேலைத்திட்டங்களை அறிவித்து வருகிறார். எனினும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோர் அரசாங்கத்தின் திட்டங்களை தமிழ் மக்களின் நலன்களுக்கு ஏற்ற வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் எடுத்துச் செல்வதற்கும் தேவையான ஆளுமையின்றி காணப்படுகின்றனர். இதே நேரம் ஒருவேளை தான் நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் ஊடாகவும் தமிழ் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொடுத்திருக்க முடியும் என தெரிவித்ததுடன் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் தமது அனுபவமும் ஆளுமையும் முக்கிய பங்காற்றியிருக்கும் என்றும் தெரிவித்தார். தென்னிலங்கையில் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது தமக்கு முக்கியமில்லை என்று தெரிவித்த அவர், தமிழ் மக்கள் தமக்கு போதிய அரசியல் அதிகாரத்தை வழங்கினால் தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாகவும் தமது அரசியல் ஆளுமையின் மூலமாகவும் பல்வேறு விடயங்களை சாதிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த பிரேரணையில் கையொப்பமிடும் நடவடிக்கை வியாழக்கிழமை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சபாநாயகருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள 49 குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022 ஜூலை 9 தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் போராட்டத்தில் ஈடுபட்ட பிரியத் நிகேசல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் விடுதலை செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடைகளை நீக்கவும் நீதிவான் உத்தரவிட்டார். இது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறும் அவர் பணிப்புரை விடுத்தார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு சட்டம் அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் அறிவித்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் இது தொடர்பாக சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய முன்னதாக மேலும் சந்தேக நபர்கள் 6 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் ஒவ்வொருவர் தொடர்பிலும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சட்டமாதிபர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளமை கவனத்திற்குரிய விடயம் என்று சுட்டிக்காட்டிய நீதவான் வழக்கில் உள்ள அனைத்து சந்தேக நபர்களுக்கும் விடுக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு தடைகளை நீக்குமாறு உத்தரவிட்டார். சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவி உடைகளை களைவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிளக்கு செய்யுமாறு உத்தரவிடுமாறு கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம், நீதியமைச்சர், அதன் செயலாளர், புத்தசாசன மற்றும் மத விவகார அமைச்சர் உள்ளிட்ட பலர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த இளைஞரான சிவராசா அனோஜனுக்கு சவுதி அரேபியா விதித்துள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டானது முற்றாக கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்துள்ளது என்பதால் அவரை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. முகமது நபியை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்த கருத்து ஒன்றை தமது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அனோஜனுக்கு சவுதி அரேபிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்காகவும் எவரையும் சிறையில் அடைக்கவோ அல்லது மரண தண்டனைக்கு உட்படுத்தவோ கூடாது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சவுதி அரேபிய சிறையில் உள்ள சிவராசா அனோஜனின் நலன் குறித்து ஆராய்வதற்காக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமித் அஜ்வாட் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார். இதன்போது அனோஜனையும் சந்தித்ததாகவும் அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். ரியாத்திலிருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறைச்சாலையிலேயே அனோஜன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ள இலங்கையின் விசேட சட்ட குழுவினருக்கு தூதுவர் தொலைபேசி ஊடாக அறிவித்துள்ளார். அனோஜனை விடுவிப்பது மற்றும் அவருக்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கையின் விசேட சட்டக்குழுவினர் கடந்த 6 தேதி சவுதி அரேபியாவுக்கு பயணித்துள்ளனர். சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அனோஜனை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நோக்கில் இந்த குழு தனது பணிகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச 9 தேதி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு பதிலாக தேசிய கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அவருக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 8 தேதி சிறைச்சாலை மருத்துவ நிபுணரிடம் அவர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இதன்படி மருத்துவ பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய கண் மருத்துவமனையின் நிபுணர் ஒருவரிடம் அவரை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கடந்த 7 தேதி கைது செய்யப்பட்ட சிரந்தி ராஜபக்சவை எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2020 ஆண்டிலிருந்து சுமார் 400,000 குடும்பங்கள் குறைந்த வருமான பிரிவுகளுக்கு சென்றுள்ளதாக புதிய ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் குடும்ப நுகர்வு செலவுகள் 2025 ஆண்டில் 900,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளன. எனினும் உணவு, வீடமைப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான செலவுகள் மொத்த செலவில் 58% அதிகரித்துள்ளன. நாட்டின் நுகர்வு செலவில் 70% நடுத்தர வருமான குடும்பங்கள் மேற்கொள்கின்றன. இதேவேளை வசதி படைத்த குடும்பங்கள் மேல்மாகாணத்தில் அதிகளவில் வசிப்பதாகவும், நடுத்தர வருமான குடும்பங்களில் 56% கிராமப்புறங்களில் உள்ளதாகவும் ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்பின் இளங்கீரன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.
2: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 97.1 சங்கநாதம் வானொலியில். இனி வர இருப்பவை தமிழகம் மற்றும் இந்திய செய்திகள். ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர்கள் நியமனம். ரயில்வே நிர்வாகம் பயணியர் இடையே பாலமாக செயல்பட்டு ரயில் சேவை மேம்பாடு குறித்து ஆலோசனை வழங்க கோட்ட அளவில் ஆலோசனை குழு செயல்படுகிறது. சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பரிந்துரைப்படி 2026 செப்டம்பர் முதல் 2028 ஆகஸ்ட் வரை 2 ஆண்டுகளுக்கு குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பழங்குடியின மாணவர்கள் பள்ளி செல்ல வேன் ஏற்பாடு செய்த தாவேக்கா எம்எல்ஏ. பழங்குடியின மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல கிருஷ்ணராயபுரம் தாவேக்கா எம்எல்ஏ சத்யா தனது சம்பள பணத்தில் வாகன வசதிக்கு ஏற்பாடு செய்துள்ளார். பெருங்கற்கால இரும்பு உருக்கு ஆலை கண்டெடுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரம் அருகே ஆயங்குடி கிராமத்தில் கள்ளியா நாச்சியம்மன் கோவில் பகுதியில் அமைந்துள்ள பூனையன் கண்மாயின் கரையில் புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் நீலாவதி மற்றும் அவரது குழுவினர் ஆய்வு செய்தனர். அங்கு பழமையான இரும்பு உருக்கு ஆலையும் அதன் எச்சங்களான இரும்பு உருக்கு அடுப்பும் அதன் இரும்பு கழிவுகளை சேகரிக்கும் தொட்டிகளும் முற்கால இரும்பு கழிவுகளும் இடம்பெற்றுள்ளதை கண்டறிந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருங்கற்கால எச்சங்கள் அதிக அளவில் காணப்படுவது போல் இல்லை, ஆனால் பரவலாக சில இடங்களில் பண்பாட்டு கலாச்சாரத்தை விளக்கும் இரும்பு உருக்கு ஆலை கண்டுபிடிப்புகளை கொண்டு புதுக்கோட்டை பகுதியில் ஆங்காங்கே இரும்பு கால தடயங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் இலவச பஸ் பாஸ் விநியோகம் இல்லை, கேள்வி எழுப்பும் நடத்துனர்கள். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இன்னும் வழங்கப்படாத நிலையில் விடுமுறை நாட்களில் மாணவர்கள் பயணம் செய்தால் நடத்துனர்கள் அனுமதி மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இடைத்தேர்தலில் வெற்றி, தாவேக்கா கொண்டாட்டம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் 2 தொகுதிகளிலும் தாவேக்கா வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றனர். இதையொட்டி நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் மணிக்கூண்டு அருகில் தாவேக்காவினர் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். நாமக்கல் எம்எல்ஏ திலீப் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. தாவேக்கா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சின்ஹா நியமனம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக தாம்பரம் போலீஸ் கமிஷனராக இருந்த கூடுதல் டிஜிபி பிரேமானந்த் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் பெற அலைக்கழிக்கப்படும் பெண்கள். தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளை தூக்கி வருமாறு பிரசவித்த பெண்கள் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களை அதிகரிக்கும் வகையில் தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முதல்வர் விஜய் செப்டம்பர் 28 தொடங்கி வைத்தாலும் ஜூன் 22 முதல் பிறந்த அனைத்து குழந்தைகளும் பயன்பெறுவர் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 1.07 லட்சம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட வேண்டும். தினசரி தலா 100 என்ற எண்ணிக்கையில் மோதிரங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் பிரசவித்த பெண்கள் பிறந்த குழந்தைகள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாவேக்கா ஆட்சியில் மின் கட்டணம் உயர்வு, அதிமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டு. பட்டியலனத்தை சேர்ந்தவர் உடலை பொது மயானத்தில் புதைக்க எதிர்ப்பு, காலில் விழுந்து கெஞ்சிய கொடுமை, 6 பேர் மீது வழக்கு. ஈரோடு அருகே பொது மயானத்தில் உடலை அடக்கம் செய்ய பட்டியலனத்தைச் சேர்ந்த ஒருவர் மற்றொரு தரப்பினர் காலில் விழுந்த சம்பவத்தில் 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி, திமுக தலைவர் ஸ்டாலின் கருத்து. இரண்டு தொகுதிகளிலும் துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்காளர் பெயர் நீக்க மனுக்களுக்கு செக், தேர்தல் கமிஷன் அதிரடி. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்க கோரும் படிவம் 7 மனுக்களை தனிநபர் ஒருவர் மொத்தமாக தாக்கல் செய்வதை தடுக்கும் வகையில் இந்திய தேர்தல் கமிஷன் புதிய உச்சவரம்பை விதித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் போது தேவையின்றி அல்லது தவறான காரணங்களுக்காக பிறரது பெயர்களை நீக்க கோரி ஒரே நபர் மொத்தமாக படிவங்களை அளிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனால் களப்பணியாளர்களுக்கும் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கும் தேவையற்ற சிரமங்கள் ஏற்படுகின்றன. இதனை தடுக்கும் வகையில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டிற்கும் பொருந்தும் வகையில் புதிய வழிகாட்டுதல்களை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அம்பானியை பிரதமர் என குறிப்பிட்டு தொழிலதிபர் எலான் மஸ்க் சர்ச்சை பதிவு. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியை பிரதமர் என குறிப்பிட்டு எக்ஸ் சமூக வலைதளத்தில் நேற்று சர்ச்சை பதிவு ஒன்றை வெளியிட்டார். தொழிலதிபர் எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் என்ற பெயரில் செயற்கை கோள்வழி இணைய வசதி தரும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்தியாவில் அதன் சேவையை துவங்க விண்ணப்பித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அதற்கான அனுமதி தாமதமாவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டார்லிங்க் சேவையை முகேஷ் அம்பானி தடுப்பதாக எலான் மஸ்க் நேற்று முன்தினம் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினார். நேற்று இரவு வெளியிட்ட மற்றொரு சமூக வலைதள பதிவில் மீண்டும் அம்பானியை வம்புக்கு இழுத்துள்ளார். அதில் கூறியுள்ளதாவது, அன்புள்ள பிரதமர் அம்பானி அவர்களே, இந்தியாவின் உண்மையான அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதை உணராமல் போனதற்கு மன்னிக்கவும். இந்திய மக்களை நீங்கள் தொடர்ந்து சுரண்ட விரும்பினாலும் ஸ்டார்லிங்கும் போட்டியிட அனுமதிப்பீர்களா? இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. JNU பல்கலை பாலியல் புகார். பேராசிரியர் பணியில் இருந்து காங்கிரஸ் MP நீக்கம். பாலியல் துன்புறுத்தல் குறித்து 11 மாணவியரின் புகாரை தொடர்ந்து டெல்லியில் உள்ள JNU எனப்படும் ஜவஹர்லால் நேரு பல்கலையின் பேராசிரியரும் காங்கிரசைச் சேர்ந்த லோக்சபா MP அங்கோம்சா ஃபிமோல் அகோய்ஜாம் வயது 59 பணி நீக்கம் செய்யப்பட்டார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த இருவர் கைது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த சலீம் டோலாவின் கூட்டாளிகள் இருவரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் நேற்று கைது செய்தனர். டாக்டர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளின் விளம்பரங்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு. டாக்டர்களின் பரிந்துரை தேவைப்படும் மருந்துகளின் விளம்பரங்களை கட்டுப்படுத்த மருந்துகள் மற்றும் அழகு சாதன விதிகளில் திருத்தம் கொண்டுவர மத்திய சுகாதார அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மேற்கு வங்க இடைத்தேர்தலில் பாஜா வெற்றி அபாரம். 2 தொகுதிகளையும் எளிதாக கைப்பற்றி சாதனை. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடந்த நந்திகிராம், ரெஜிநகர் ஆகிய சட்டசபை தொகுதிகளில் ஆளும் பாஜா அபார வெற்றி பெற்றுள்ளது. அசாமின் நாகவுன் லோக்சபா தொகுதியையும் அக்கட்சி கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நிகழ்ச்சியில் சமூக அறிவித்தல். KC தமிழ் மன்றம் வழங்கும் ஈழத்து வீணைக் கலைஞர் வாகேசன் அவர்களின் சாரல் ஒரு இசை பயணம். அக்டோபர் மாதம் 18 மாலை 4 காடிரா கல்ச்சரல் சென்டர், இலக்கம் 40 லேக் சைட் பிளாவார்ட், பெக்கினத்தில் நடைபெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நிலாடி அவர்களை 04-50-557-024 அல்லது KS அவர்களை 04-30-544-446 அல்லது சாதி அவர்களை 04-03-436-970 தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. சமூக அறிவித்தல். சைவர் சித்தாந்த மையம் விக்டோரியா சைவ அறநிலை பாடசாலை மாணவர்கள் வழங்கும் சைவம் போற்றும் நால்வர் உலா. ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 1 மாலை 3:30 முதல் 6:30 வரை லிண்டர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர், ஹால்டன் ரோட், டனினோங்கன் நோத்தில் நடைபெற இருக்கின்றது. இலக்கம் 14 ஹால்டன் ரோட், டனினோங் நோத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனுமதி இலவசம். பண்டிசை, சைவ சிந்தனை, உரையாடல்கள், நாடகம், திருப்புகழ், நடனம் என்பன இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு சிவராஜா அவர்களை 04-04-44-0 07-5784 தொடர்பு கொள்ளவும்.
3: நவம்பர் 8 தேதி தீபாவளி தினத்தை முன்னிட்டு நம்ம ரஞ்சனா ஸ்பெஷனல் இப்போ மலிவு விலை விற்பனை நடைபெறுகின்றது. சேலை, சல்வார், சுடிதார் மற்றும் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் 10-50% கழிவில் விற்பனையாகிக் கொண்டுள்ளன. உங்களுக்கும் தீபாவளியை புத்தாடையுடன் சிறப்பாக கொண்டாட இன்றைய நாடுங்கள் ரஞ்சனாஸ் ஃபேஷன்ஸ், 258 பிளாக்பர்ன் ரோட், கிளென்வேவல்லி, விக்டோரியா, 3150. தொலைபேசி இணக்கம் 03-9803-3503 அல்லது கைத்தொலைபேசி 04-3-3-3-4-4-8-9. இன்றைய தீபாவளியை சிறப்பாக கொண்டாட ரஞ்சனா ஸ்பெஷனை நாடுங்கள்.
4: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னையில இருந்து நாம தொடர்ந்து பார்க்கக்கூடியது நலம் தரும் நவராத்திரி 2026. இந்த நலம் தரும் நவராத்திரியை எப்படி துவங்குறது, நவராத்திரி பூஜையை எப்படி நாம் ஆரம்பிக்கிறது, என்ன முறைகளில் எல்லாம் நாம் இந்த நவராத்திரியை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் முதலாக இந்த பதிவில் கொடுத்துட்றேன். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனித்தனி பதிவுகளாக உங்களுக்கு கொடுக்குறேன். நவராத்திரியினுடைய துவக்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நவராத்திரியை பற்றிய நாம் ஒரு சின்ன தெளிவு, அதற்கு பிறகு நம்ம நவராத்திரி பதிவுக்குள்ளே போகலாம். நவம்னா புதுமை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நவம்னா 9 அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். நவம் அப்படின்னு சொன்னால் ஒரு 9 கிரகங்களை குறிக்கக்கூடியது நவகிரகம், 9 தானியங்களை குறிக்கக்கூடியது நவ தானியம், இப்படி வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நவம் அப்படின்னு சொன்னால் புதுமை அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராத்திரிகள் ஒரு புதுமையான ராத்திரியாகவும் 9 ராத்திரியாகவும் நமக்கு அமைந்திருப்பதனால இதற்கு நவராத்திரி அப்படின்னு பேர். பொதுவா எல்லா பண்டிகைகளையும் பகல்ல கொண்டாடிதான் பார்த்திருக்கிறோம். ஆனா இது மட்டும்தான் ராத்திரியில கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. குளுமையான நேரத்துல, மகிழ்ச்சியான நேரத்துல, ஒரு தென்றல் காற்றோட குளுமையாக கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த அற்புதமான நவராத்திரி உண்டு. ஏன், அம்பாள் ரொம்ப குளுமையானவள், மகிழ்ச்சி நிறைந்தவள், இன்பத்தை தரக்கூடியவள். அதனால அம்பிகையை கொண்டாடுறதுக்கு இந்த குளுமையான ராத்திரியாக 9 ராத்திரி, சிவராத்திரி ஒரே ராத்திரி தான், ஆனால் அம்பாளுக்கு 9 ராத்திரிகளாக இந்த இரவு வழிபாட்டை நமக்கு மிக முக்கியத்துவம் படுத்தி அருளாளர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நவராத்திரியை நாம் கொண்டாடுகிற போது புதிய புதிய நலன்களும் புதிய புதிய ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அம்பிகையை வழிபாடு செய்து இந்த 9 நாட்களும் புதிய புதிய நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அற்புதமான அம்பிகையினுடைய அருளோடு வெற்றி திருநாளாக 10வது நாளை விஜயதசமியை கொண்டாடணும் அப்படிங்கிற உட்கருத்தோடு அமைந்தது தான் இந்த நவராத்திரி. இந்த ஆண்டு நாம் நவராத்திரியை எந்த வகையில் எல்லாம் கொண்டாடலாம், நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை பதிவு செய்திருக்கேன், ஒரு 4 வகையாக இந்த நவராத்திரியை நாம் கொண்டாடி மகிழலாம். முதல்ல கொலு வைத்து வழிபாடு செய்வது. இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாரம்பரிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எங்களுக்கு அது இல்லைம்மா, நாங்கள் புதுசாக தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், செய்யலாமா அப்படின்னு கேட்டு முதல் வருஷத்திலேயே நம்ம யூடியூப்ல பதிவு போட ஆரம்பிச்ச காலத்திலேயே சொல்லி இப்போ அவங்களே 7 வருஷத்துக்கு மேலே கொலு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பலரும் தொடர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால் தொடர முடியும், இல்லை நான் ஆசைக்கு இந்த ஒரு வருஷம் வைப்பேன், அடுத்த வருஷம்லாம் என்னால் வைக்க முடியாதுன்னா அதற்கு நீங்கள் மற்ற வழிபாடுகளை வச்சுக்கலாம். நீங்கள் பொம்மை வாங்கி படிக்கட்டு வச்சு கொலுவாக வைக்க போறீங்கன்னா அது உங்களால் தொடர முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எளிமையாதாமா வைப்பேன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் தொடர்ந்து நீங்கள் வைக்க முடியும்னா படிக்கட்டுகள் வச்சு கொலுவே வைக்கலாம். எத்தனை படிகள் வைப்பது, அவரவர் வீட்டினுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் பொம்மைகளினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரியும் படிகளை தீர்மானம் பண்ணிக்கோங்க. 3 படிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம், 3 வைக்கலாம், 5 வைக்கலாம், 7 வைக்கலாம், 9 வைக்கலாம், அதிகபட்சமா 11 படிகள் வைக்கலாம். இது வந்து உங்களுடைய வீட்டினுடைய வசதியை பொறுத்து நீங்க எவ்வளவு பொம்மைங்க வச்சிருக்கிறீங்க. புதுசாக தான் வாங்க போறீங்கன்னா ஒரு 3 படியில இருந்து ஆரம்பிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொம்மைகள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த படிகளை வாங்கி இந்த படிகளில் பொம்மைகளை வச்சு நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எளிமையான முறையிலே ஆரம்பிங்க. வழக்கமாக வைக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி பொம்மைகளை அடுக்கணும், படிகளில் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு. புதுசாக நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நான் ஏற்கனவே பழைய பதிவுகள் நிறைய கொடுத்துருக்குறேன், அதில் எல்லாத்துலேயும் போய் பாருங்கள். படிகள் பற்றின கணக்கு, அதில் எப்படி பொம்மைகளை அடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நான் தெளிவாக விளக்கமே கொடுத்துருக்குறேன். இப்போது நீங்கள் பொம்மை வைக்க போறீங்கன்னா இதுதான் முறை. இல்லம்மா, பொம்மை வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஏன்னா படிகள் வைக்க முடியாது எங்கள் வீட்டில். சின்ன ஒரு இடம் இருக்குது, அது நாங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். பூஜை அறை கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும், ஒரு நாலு பேர் உட்காந்து பூஜை பண்ணலாம். அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்து கொள்வது அப்படின்னா, அவர்களுக்காக நான் கொடுக்கின்றது தான் படிகள் இல்லாத அம்பிகையை படங்களாக வைத்து வழிபாடு செய்வது. இப்போ உங்ககிட்ட காமாட்சி படம் இருக்குது, மீனாட்சி படம் இருக்குது, மகாலட்சுமி இருக்குது, ஒரு சரஸ்வதி இருக்குது அப்படின்னா, ஒரு முப்பெரும் தேவியராக நீங்கள் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அவ்வளோ படம்லாம் இல்லை தினம்தோறும் அதற்கு நீங்க அலங்காரம் பண்ணுங்க. நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சு செய்யறதுதான் வழிபாடு. அதனால நீங்க படங்கள் வச்சு வழிபாடு செய்யறதுனாலும் இந்த முறையில நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். படம் இல்லமா, நாங்க கலசம் தீர்மானம் பண்ணி வழிபாடு பண்ண போறோம் அப்படின்னா, அது ஒரு மூன்றாவது வகையாக அதையும் நீங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி மனையில நீங்க பச்சரிசி பரப்பி, அந்த பச்சரிசியோ அல்லது நெல்லோ பரப்பி அது மேல கலசம் வைக்கலாம். இல்ல ஒரு தாம்பாளம் வச்சு வச்சுக்கலாம், ஒரு இலை வச்சு வச்சுக்கலாம். எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்க வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிற போது கலசத்துக்கு உள்ள தண்ணீர் நிரப்பணுமா அல்லது அரிசி நிரப்பணுமா, இதெல்லாம் உங்களுடைய வழக்கத்தை பொறுத்து பார்த்துக்கோங்க. எதுவுமே எங்களுக்கு வழக்கம் இல்லம்மா, புதுசாக தான் நாங்கள் செய்ய போறோம்னா நீரே நிரப்பி நீங்க செய்யலாம். கலசம் எப்படி நிர்மாணம் பண்ணணும், கலசத்தை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன். என்னுடைய பழைய பதிவுகளில் போய் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பதிவில் சொன்னால் பதிவு ரொம்ப பெருசாகும், அப்புறம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால நான் எளிமையான முறைகளை இதில் உங்களுக்கு சொல்கிறேன். விரிவாக வேணுங்கிறவங்க உள்ளே போய் அந்த பழைய பதிவுகளில் தெரிஞ்சுக்கோங்க. கலசம் வச்சுக்கலாம். இப்போ மூன்று வகையான வழிபாடும் சொல்லிட்டேன். நீங்கள் கொலு வச்சுக்கலாம், பொம்மைகளாக அல்லது அம்பாளுடைய திருவுருவ படம் வைக்கலாம், அல்லது நீங்கள் கலசமாக வச்சு வழிபாடு பண்ணலாம். இது எதுவுமே எங்களால் பண்ண முடியாதுமா, ரொம்ப சின்ன வீடு தான் எங்களோட வீடு, எங்கள் பூஜை அறையே ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. இதில் நாங்கள் என்ன வச்சுக்கலான்னு கேட்டவங்களுக்காகத்தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், அணையா தீபம். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. அணையா விளக்காக அந்த விளக்கில் அம்பிகை ஆவாகனம் பண்ணி நாம் வழிபாடு பண்ணுறது. பல பேர் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல நிறைய பேர் அணையா விளக்க பத்தி நிறைய கேள்விகளும் கேட்குறீங்க. தொடர்ந்து ஒருத்தர் அத்தை அணையா விளக்க எப்போதும் எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் பதிவுகளில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு, அணையா விளக்கு எப்போதுமே நீங்க வீட்டில் வச்சுக்கலாம். 365 நாளும் உங்க வீட்டில் அதை எரியிற மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு தோஷம் ஈஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி பூஜை அறையில் விளக்கு ஏத்துறமோ அதே மாதிரி தான். இல்லை, இந்த நவராத்திரியில மட்டும் 10 நாட்கள் அகண்ட தீபமாக அதை ஏற்றி வழிபாடு செய்வது. அதை நம்ம மற்ற நாளில் சொன்னோம் அப்படின்னா அதை அணையா விளக்குன்னு சொல்வோம். நவராத்திரி காலத்தில் அகண்ட தீப வழிபாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறத முதல் நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். ஒரு நல்ல பெரிய மண் சட்டியாக விளக்கு வாங்கிக்கோங்க. அந்த விளக்கை நல்ல தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை நல்ல முழுக்க மஞ்சள் தடவி அதில் குங்குமம் போட்டு வச்சு அந்த விளக்கை தயார்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு திரி போட்டிங்கன்னா போதும். அந்த திரிய நல்ல தடிமனா, ஏன்னா 24 மணி நேரம் எரியணும் இல்லையா, அதுக்கு தயாராக அதை போட்டுக்கோங்க. நெய் விட்டா நல்லது, இல்லைன்னா நீங்க எண்ணெய் விட்டு இந்த விளக்கு ஏற்றலாம், அவரவர் வசதிக்கு ஏற்ப. அழகா பூஜை அறையிலேயே நீங்க வச்சுக்கலாம். பூஜை அறையிலேயே வச்சுட்டு இந்த விளக்கு நீங்க ஏற்றி வச்சுட்டு முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் இந்த திரியை மாற்றுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இன்னொரு திரியை ஏற்றி அந்த விளக்கின் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு பழைய திரியை அப்படியே நீங்கள் உள்ளே இழுத்து எடுத்து போட்டுடலாம். அந்த திரியவே வச்சுக்கிட்டு அதையே கொஞ்சம் மேலே இப்படி தள்ளி அப்படி தள்ளி சரி பண்ணுறேன்னும் போது அது அணைஞ்சு போயிடும். அப்போ நிறைய பேருக்கு தீபம் அணைஞ்சிருச்சே அப்படின்னு ஒரு பெரிய மனசில் ஒரு கவலை வந்துடும், இதை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குழந்தை எடுத்த உடனே மடமட மட மடன்னு பாடிறாது. குழந்தை என்ன பண்ணும், திக்கி திணறி தட்டு தடுமாறி அப்பா அம்மா தாத்தா மாமான்னு ஒரு ஒரு வார்த்தையாக வந்து தான் குழந்தைங்க பேச ஆரம்பிக்குது. அதுக்காக அம்மா என்ன கோச்சிக்கிறாளா என்ன, நீ எடுத்தோடனே ஏண்டா கவிதை பாடல, எடுத்தோடனே ஏண்டா சொற்பொழிவு பண்ணல அப்படின்னு அம்மா கேட்கறது இல்லைல்ல. ஜெகன்மா தான் நம்மளை கேட்பாளா, நாமளே இப்போத்தான் தட்டு தடுமாறி ஏதோ கண்ணை முழிச்சு உன்னை பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம். அதில் இது செஞ்சா பாவம், அது செஞ்சா தோஷம், அதை பண்ணா அப்படி வரும். இதெல்லாம் காதலே வாங்காதீங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை அன்பாக செய்யுங்க, எளிமையாக செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் அதனால் இன்னொரு ஒரு திரியினால் ஒரு தீபத்தை ஏற்றி அப்படி பக்கத்தில் வச்சுட்டு பழைய திரியை நீங்கள் எடுத்துடலாம். அதனால தான் நான் சொன்னேன், திரி போடும்போதே 24 மணி நேரம் எரியிற மாதிரி நல்ல பெருசாக கொஞ்சம் நல்ல தடிமனாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. அடுத்த நாள் நீங்கள் அதில் அப்படியே குறைய குறைய குறைய குறையுது, இல்லை நெய்யோ எண்ணெயோ நீங்கள் ஊற்றிக்கிட்டே வரலாம், அது உங்களுடைய வசதியை பொறுத்து. இப்படி நவராத்திரி முதல் நாள் ஆரம்பித்து 10 வரைக்கும் அகண்ட தீபமாகவே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இறைவனை நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபாடு பண்ணுங்க, அவ்வளவு தானே. நான் ரொம்ப இளமையாக இருக்கும்போது எனக்கு நவராத்திரி காலத்தில் ஒரு ஆசை, நான் அப்போ மதுரையில் இருந்தேன், நான் என்னுடைய நவராத்திரியில் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் சொற்பொழிவு பண்ண போயிடுவேன். அந்த வருஷம் என்னவோ எல்லாம் மதுரையை சுற்றியே தான் எனக்கு சொற்பொழிவு இருந்தது, வீட்டில் வந்து வந்து போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த வருஷம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, நாம் என்ன பண்ணுறது, கொலுலாம் வைக்க முடியாது நம்மளால், அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். நிறைய பூக்கள் இருக்கும் எங்கள் வீட்டில், அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பூஜை அறையில் ஒவ்வொரு விதமான அலங்காரம் தரையில் கோலமாக போட்டு அதில் ஒவ்வொரு நாளும் அந்த பூக்களை அடுக்கி பூக்கோலமாக போட்டு அதில் அம்பாள் உருவம், சிவனோட உருவம், அப்புறம் விதவிதமாக மயில், தாமரை பூ, இப்படி எனக்கு என்னெல்லாம் அன்னனைக்கு மனசில் தோணுதோ அதை நானும் என்னுடைய சகோதரர்களும் உட்காந்து அந்த மாதிரி பூக்கோலமாக போட்டு வச்சு அதை பார்த்து நாங்கள் ரசிப்போம் பூஜை அறையில் உட்காந்து. எனக்கு இப்போ சொல்லும் போது அது ஞாபகம் வருது. அதாவது எனக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய தெரியுதோ, எனக்கு என்ன முடியுதோ அதை செய்தால் இறைவன் சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவார். கண்டிப்பாக இதை வச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுமா, எங்களால் அகண்ட தீபமும் ஏற்ற முடியாது, கலசமும் வைக்க முடியாது, படமும் வைக்க முடியாது, கொலுவும் வைக்க முடியாது, ஆனால் நவராத்திரியில் அம்பாளை நினைக்காமல் இருக்க முடியுமா? தினந்தோறும் ஒரு சுண்டல் பிரசாதம் பண்ணி அம்பாளுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, அதுவே போதுமானது. கொலு வச்சாலும் சரி, நீங்கள் அகண்ட தீபமாக ஏற்றினாலும், கலசம் வச்சாலும், படம் வச்சாலும், காலை மாலை ரெண்டு வேளையும் பூஜை செய்யணும். இதை மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக பூஜை செய்யணும். காலையில் சின்னதாக ஒரு தேங்காய் வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு மாலையில் ஒரு சுண்டல் பிரசாதம், சக்கரப்பொங்கல், ஏதோ ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் எது முடியுதோ அதை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும். வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். நீங்கள் கொலு வைக்கலைன்னா கூட இந்த நவராத்திரி காலத்தில் வர்ற எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கலாம், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அதுக்கு நாம் எல்லாம் தயாராக வாங்கி வச்சுக்கலாம், இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அநேகமானோருக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், நாங்கள் வரலட்சுமி நோன்பு எங்களால் கடைபிடிக்க முடியல, இந்த நவராத்திரி காலத்தில் அதை பண்ணலாமா? நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமையில் தாராளமாக நீங்கள் வரலட்சுமி நோன்பு எடுத்துக்கலாம். நான் அந்த வெள்ளிக்கிழமை பதிவு வரும்போது அதை திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இது இல்லாமல் சில பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, எங்களால் ஒரு 10 வச்சு பராமரிக்க முடியாதுமா, ஒரு 3 நிறைவாக வரக்கூடிய 3 நாங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாம். நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதை தெளிவாக செய்யுங்க, மகிழ்ச்சியாக செய்யுங்க, அன்பாக செய்யுங்க, இறைவன் மேலே விருப்பமாக செய்யுங்க, அவ்வளோதான். இந்த விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வழிபாட்டை அம்பாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாள். இப்போ நம்ம நவராத்திரியினுடைய முறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறது, என்னைக்கு துவங்கிறது, பொம்மை அடுக்கிறதுக்கான நேரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். நவராத்திரி நமக்கு ஆரம்பிக்கிற தேதி 11/10/2026 நமக்கு ஆரம்பிக்குது. நம்ம பொம்மைகளை அடுக்குவது முதல் நாள் அமாவாசையிலே துவங்கிடலாம், 10/10/2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். காலையில் 6 8:45 அல்லது 10:45 12 வரைக்கும் பொம்மைகளை எடுத்து வச்சுக்கலாம். படம் வைக்கிறதுனால அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அகண்ட தீபம் வைக்கிறவங்களும் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், கலசம் வைக்கிறவங்களும் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் இதெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா 11/10/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 8 இதை அத்தனையும் பொம்மை எடுத்து வச்சு, கலசம் எடுத்து வச்சு, அகண்ட தீபம் ஏற்றி வச்சு, படங்களை வச்சு நம்முடைய வழிபாட்டை துவங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன 4 வழிபாடுகளுக்கும் என்னைக்கு துவங்க போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் பண்ண போறீங்க, சரியா? அதை என்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் நவராத்திரி ஆரம்பிக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல சனிக்கிழமை எல்லாமே தயார் வச்சுக்கணும். அப்படின்னா தான் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் பண்ண முடியும். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். சில வீடுகளில் அமாவாசை விரதம் விட்ட பிறகு தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்களுக்கு நான் நேரம் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கான தேர்வு நேரமாக நீங்கள் வச்சுக்கலாம். எது உங்களால் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு தான் காலையில் நான் நேரம் சொன்னேன். அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு பொம்மை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற நேரம் முழுக்க அடுக்கலாம், இந்த நேரத்தில் தான் அடுக்கணுங்கிறது கிடையாது, ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் தான் இது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நாள் வழிபாடு என்ன பண்ணணும், முதல் நாளில் இருந்து அம்பாளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், அந்தந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். இந்த ஆண்டு என்ன விஷயத்தை பற்றி நவராத்திரியில் நம்ம பேச போகிறோம், ஒரு ஒரு வருஷமும் நவராத்திரியில் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு அடியார்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆண்டவன் பெருசா அடியார் பெருசா அப்படின்னு கேட்டால், ஆண்டவனை விட அடியார் தானே ரொம்ப பெரியவர்கள். ஆண்டவனையே சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அடியாரை மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த ஆண்டு அம்பிகையின் அருள் பெற்ற அடியவர்களினுடைய வாழ்க்கையில் அம்பாள் நடத்திய அதிசயங்களை பற்றியும் அவர்கள் நமக்கு சொன்ன அந்த அற்புதமான வழிபாட்டு விஷயங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்தெந்த அடியார்கள் எந்தெந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியினுடைய இந்த 10 நாள் பதிவும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவுகளாக இருக்கும். இது ஒரு பொக்கிஷமாக நீங்கள் அனுபவிப்பதற்கு இறைவன் தந்த ஒரு வரப்பிரசாத காலமாக எடுத்துக்கொண்டு அன்றாடம் நம்முடைய பதிவை பாருங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் நலம் தரும் நவராத்திரி 2026 முதல் நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி முருகன் அடிமை தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. சமூக அறிவித்தல். சைவ சித்தாந்த மையம் விக்டோரியா சைவ அறநிறை பாடசாலை மாணவர்கள் வழங்கும் சைவம் போற்றும் நால்வர் உலா ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை 3:30 முதல் 6:30 வரை லிண்டர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர், ஹால்டன் ரோட், டேனிலோங்கன் நோத்தில் நடைபெற இருக்கின்றது. இலக்கம் 14, ஹால்டன் ரோட், டேனிலோங்கன் நோத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனுமதி இலவசம். பண்டிசை, சைவ சிந்தனை, உரையாடல்கள், நாடகம், திருப்புகழ், நடனம் என்பன இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு சிவராஜா அவர்களை 0404-0707-5784 தொடர்பு கொள்ளவும். கேசி தமிழ் மன்றம் வழங்கும் ஈழத்து வீணை கலைஞர் வாகேசன் அவர்களின் சாரல் ஒரு இசைப்பயணம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மாலை 4 காடிரா கல்ச்சரல் சென்டர், இலக்கம் 40, லேக் சைட் பிளாவாட், பெக்கினத்தில் நடைபெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீலாணி அவர்களை 0405055720

கேஸ் அவர்களை 0334545446 அல்லது சாதி அவர்களை 0403436970 தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி.

இத்துடன் இவ்வார நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் என்னுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்கிய செந்தில் செந்தில்நாதனுடன் நேர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்க.